0: வாசனை சுட்டலி அல்லது படலி ஓலியா காட்டா ஒரி துமக்கத்த கோபி ஜலாத்த சிரலா உடலே கோஷிர சிரி
1: கோபி நானியாத் ஹோத்தியா தங்க தோத் ஆலா சக்கா சே ரங்க கோலா கரும் வஸ்திர சாரி